0: குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வர குரு சாத்த பரம் பிரம்மம் தஸ்மின் ஸ்ரீ குருவே நம. ஆஹாந்திரபதனௌலம்பதர சுந்தரம் பிரச்சந்தன மதுமுதலுபுதம் மதுபேரளகண்டஸ்தலம் தந்தகாத விதரி தரி சிந்துரி சுபாகரம் வந்தே சைலாசுதசுத கணபதே சிதிப்ரதம் காமதம் சந்தாகாரம் புஜக சயனம் பத்மநாப சுரேசம் விஸ்வாதாரம் ககனசதிருஷம் லட்சுமீ கந்தம் கமலநயனம் ஜகிர்பிர்தானகம்யம் வந்தே விஷ்ணு பவாபயஹரம்
1: சர்வலோகிகநாத
0: கோணே நாராயண ருத்ரி அம்பிகே பாஸ்கரி ததா பின்ன பின்ன நங்கர்த்தவ்யம் பஞ்சதேவ.